தை பிறந்தே கோடி பறந்தே ஏ ஆண்டவரே ஆண்டி மனசே ஏ தை பிறந்தே கோடி பறந்தே மாரியப்பா ஏ தேர இழுக்கு என்னாச்சு முத்து ஏ மத்தளம் கொட்ட சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு.